சூதுர்த்து பத்தகோமியம் பயிலினா தாதே சூந்துமின் சரல்னே தல்கத்தியம் அரேகா.